啊，十二拜大一拍干，干得光，干是不也是？用一把扎扎用拜，比下基本一个奥德盖用过，用乌吉瓦一打把不不不，干把子用力量一打不比一踢打，一打干是啊干一打也是过的，一打不比啊啊多大的。爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸Dok soz as ita padio by os as of ita papa kapadio we ya said he ta said ao look what feel ao eki de ao yoreki ya de ita okio ka yoku da ya aka okio pasta pas maki o okio aka u ya ya ka ugu yo is bu happy ita atsa ao eki de da bu haka by feel de ba yo yo oti wo wo yo ba ki bu e bu tao ye a a to ta那做啥子话题的？那一道 ，OK， 阿是爱那话的，卡光卡掉，不合，就话掉合个哟，关系当爱慢的，不合比不到，比得没不得，那话要个吧 ？OK 哇 ，OK 哇，个爱，就记得一道记多的，把一道卡话比到一道，阿卡卡把带回，把一道合比一道的，把一提一道卡掉掉开来。Pas ita pahanat saya to pas as ita son padio it hopi lavay pas himo pas ita babias himo niyok ita ipet ayo hakabio kuya kaita kaputo kayo pas iba mo moya padis tibo yao pahania to to hato saki mewan irama pa pupu yao hopi ya to to pas son kuspio puma pan to tin pas okio hakim kahalay to ti go asa pas ke sidas pe ba ka ho pe te ka yong te ka yong ni ta pe ha ka bi yak pe ba hi te ni pa hi be pa ti ke si ta pe be o pe o as ya pe so das ka a pe bi pas pas ya to de te ta ki pe a pe bi ta ha ba ti a to ta go ni pe ka ha ka bi be ta ka ha ka ta ha ti be pe好呀，他阿金伯舅阿金伯伯啊，这还有个伯，我个伯，你大嫂伯，大哥伯，嘿嘿，他金伯啊，好呀，都弄阿仔他伯阿个呀，哦嘿，他家是啥规矩？弄我们爸伯妈个，阿伯子伯啊，嘿，嘿，他家是好呀，都等好比啊，都等的，哎，我们要等的。